0: 819 kHz ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கடைந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 சமத்தலைகளில் நாளுக்கும் தோறும் காலை 11 முதல் 12 வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. இன்றைக்கு நாட்டுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 23 இன்றைக்கு ஆவணி மூலம் திருநாள். எனவே இதை நேர்த்தி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம்.

ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆவணி மூலம் நாளாகும். கல்விக்கு அதிபதியான மகா சரஸ்வதியும் வீரத்திற்கும் பக்திக்கும் உதாரமாக சொல்லப்படும். அஞ்சனேயர் அவதரித்ததும் மூல நட்சத்திரத்தில்தான். மற்ற மாதங்களில் வரும் மூல நட்சத்திரத்தை விட ஆவணி மற்றும் மார்கழி மாதங்களில் வரும் மூலம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதிலும் ஆவணி மூலம் பல வகைகளில் முக்கிய வழிபாட்டிற்குரிய சிறப்பான நாளாகும்.

தமிழ் மாடங்களில் ஒவ்வொரு மாடத்திலும் ஒரு நட்சத்திரமும் சிறப்பு பெறும். அப்படி ஆவணி மாடத்தில் சிறப்பு பெறும் நட்சத்திரம் மூல நட்சத்திரமாகும். அனைத்து மாடத்திலும் மூல நட்சத்திரம் வரும் என்றாலும் ஆவணி மாடத்தில் வரும் மூல நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரம் சிவபெருமானை வழிபதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும்.

சிவபெருமான் நிகட்டிய திருவிளையாடல்களை நினைவு கூறும் விதமாகத்தான் ஆண்டுதோறும் ஆவடி மாடத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் ஆவணி மூலத் திருவிழா நடத்தப்படுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினம் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி காட்டப்படும். அது மட்டுமல்ல, ஆவணி மூல திருவிழாவில்தான் சுந்தரேஸ்வர் மதுரையின் அரசனாக முடிச்சூடும் விழாவும் நடத்தப்படும். மதுரையில் ஆவணி மூல நட்சத்திரத்தில் பட்டுத் திருவிழா என்ற திருவிழாவும் விசேஷமாக நடத்தப்படும்.

ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உகந்த தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் மூல நட்சத்திரத்திற்குரிய சிறப்பான தெய்வமாக திகழ்பவர் ஆஞ்சநேயர். மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை தரும். அதே மூல நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் வரும் பொழுது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதோடு சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி ஆவணி மூல நாளில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிவ அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும்.

அன்பர்களே, ஆவணி மூல திருநாளை முடித்து நாம் அளித்து வந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த

0: This is Radio Marxists.
1: 您好。
2: Assalamualaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: Shudrandiriki Hrudaya Purvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 வரை இசையருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 8:30 மணி வரை எமது இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என் இசை பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக அம்மனை போற்றும் பாடலுடன் நம் நிகழ்ச்சியை தொடங்கலாம்.

வருடைய அன்பர்களை அடுத்து வருவன ஏன் இசை பாடல்கள். இதோ விஜய் யேசுதாஸ் அவர்கள் பாடிய ராம் படத்திலிருந்து வந்துள்ள இந்த பாடல்.

வானொலி அன்பர்களை, யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ், இதோ உங்களுக்கு பிடித்த அருமையான பாடல் ஏனோ கண்கள்.

வானொலி அன்பர்களை நாம் வழங்கி வந்த இசை அருவி எனும் தமிழிகற்றி அழகான அரக்கணா இந்த பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் எனும் தமிழிகற்றியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.